சேதத்தை மக்கி வாங்கறா முடுமுடுனா பசையாக்காரு மௌத்தனும் ஜாதி மூரிக்கா ஹரவேலே ரக்கியாக்காரா ஏமே கியோ.